0: Capital 101.7 FM.
1: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
2: கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக கட்பட்டி வரையான கடற்பிரதேசங்களில் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் முதல் நாளில் 70,000 மேற்பட்ட இடங்களில் சோதனை. மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் நாளையும் நாளை மறுதினமும் நாட்டுக்கு. உள்ளக பயிற்சிக்காக சுமார் 2,000 வைத்தியர்களை இணைத்துக் கொள்ள தீர்மானம். அதிக திறமை வாய்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்களின் விசாவுக்கு ட்ரம்ப் விதித்த $100,000 கட்டணம் சட்டவிரோதமானது என நீதிமன்றம் தீர்ப்பு.
1: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
3: Oh!

அனுஸ்ரீயா தம்பதிகளினுடைய செல்வ புதன் அருண் தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். இவரை அப்பா ஷிரோன், அம்மா அனுஷா மற்றும் தாத்தா குலரத்னம், பாட்டி ஜெயந்தி மற்றும் நந்தினி பாட்டி, ஜீவா தாத்தா எல்லோருமே வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. எங்கே இருந்துன்னு மெசேஜ் போடாமட்டாங்க, சரி பரவாயில்ல, அடுத்த முறை மெசேஜ் அனுப்புகிற நேரத்தில் எங்கே இருந்து அப்படின்றதையும் எங்களுக்கு போட்டு அனுப்பினீங்கன்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் சாருஜன் திருகோணமலையிலிருந்து சொல்லியிருக்கிறார், நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதாக குறிப்பிட்டு சரியான பதிலையும் எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். வாழ்த்துக்கள் சாருஜன். அதே மாதிரி சரியான பதிலோடு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு சத்துருக்கொண்டாலிருந்து ஜஸ்டேன், அதே மாதிரி செங்கலடியிலிருந்து ரக்ஷியா, இஷாம் கினிகத்தன்னையிலிருந்து, நம்லுகுடிலிருந்து கிருத்திகா, அது மட்டும் இல்லாமல் ஜஸ்மித் இணைந்திருக்கிறார் பட்டித்தடலிலிருந்து, திகனையிலிருந்து யுவன் ஸ்ரீ, பட்டித்தடலிலிருந்து அஸ்வன்யா, அதை தவிர மட்டக்களப்பிலிருந்து அபிஷாந்தன், முல்லைத்தீவிலிருந்து ரிஷா அகமது மற்றும் கவிஷான், தலவாக்கலையிலிருந்து கிளிநொச்சியிலிருந்து சஹானா, மட்டக்களப்பிலிருந்து ரம்யா, பத்தனையிலிருந்து மிச்சல் ஆகியோரும் சரியா பதில் அனுப்பியிருக்கிறாங்க. ஏனைய சரியான பதில் அனுப்பினவர்களுடைய மெசேஜ்களை அடுத்தடுத்து வாசிக்கலாம், தொடர்ந்து காத்திருங்கள். சரி, கேள்வியோருக்கா சொல்லிட்டு போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரர்கிட்ட 100 தங்க காசுகள் இருந்ததாம். அந்த 100 தங்க காசுகளை அவருடைய 3 மகன்களுக்கு அவர் பிரிச்சு கொடுக்கிறார். எப்படி பிரிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, மொத்த தங்க காசுகள்ல அரைவாசியை தன்னுடைய மூத்த மகனுக்கும், இரண்டாவது மகனுக்கு மீதம் இருக்கக்கூடியவற்றில் அரைவாசியையும், மூன்றாவது மகனுக்கு, கடைசி மகனுக்கு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மகனுக்கும் எத்தனை தங்க காசுகள் போயிருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உடனடியாக எங்களுக்கு மெசேஜாக அனுப்பி வைங்க. 0725-2838-54 பாடல் வருகிறது. இது விஸ்வாசம் திரைப்படத்துக்காக இமானின் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல்.

0: நேரம் இப்பொழுது 7:21.
1: பச்சை கிளி பச்சை அம்மா.
0: பறந்து போற இந்த நேரத்தில் சந்தோஷமாக எங்களுடைய வணக்கம் தாயகத்தோடு நீங்க இணைந்திருக்கிறீங்க இல்லையா? இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் எங்களோடு கை கோர்த்துக் கொள்கிறது அபான்ஸ். அபான்ஸ் மூலமாக சிறுக சிறுக பே சிஸ்டத்துல நீங்களும் இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான இலத்திரனியல் பொருட்களை வாங்கலாம். டிவியாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசை கட்டி உங்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை இலகுவான முறையில் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது அபான்ஸ் தருகிறது. எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அபான்ஸுக்கு இன்றைக்கே போங்க. வீட்டுக்கு தேவையான இலத்திரனியல் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நீங்க பே பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத சந்தோஷமாக ஞாபகப்படுத்துகிறது அபான்ஸ்.
2: சிக் பிளக் ஹெனாகியா கலர் லிக்விட், மென்மையான, வசதியான மற்றும் மலிவான விலையில் இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே.
3: எக்ஸைட் பேட்டரியை வாங்குங்கள், லக்கை சார்ஜ் செய்யுங்கள். எக்ஸைட் வாகன பேட்டரியை வாங்கி அதற்கான வாரண்டியை ஆக்டிவேட் செய்து ஒவ்வொரு வாரமும் 55 அங்குல எல்இடி டிவியை வெல்லுங்கள்.
0: சலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எங்களுடைய நேர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது சலான் பேங்க்கு போனீங்கன்னு சொன்னா நிலையான வைப்புகளுக்கு அட்டகாசமான வட்டிகளை வழங்குவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 7 மாதம் நிலையான வைப்புக்கு 10.5% வட்டியும், 5 மாத நிலையான வைப்புக்கு 10% வட்டியும் அப்படின்னு சொல்லி அட்டகாசமான இந்த வட்டியை தருகிறது சலான் பேங்க். எனவே இன்றைய தினமே உங்களினுடைய நிலையான வைப்புகள் தொடர்பாக ஒரு முடிவெடுக்க
4: மற்றும் சகல வசதிகளும். இதன் ஆரம்ப விலை 45 மில்லியன். கொழும்பில் ஆடம்பரமாக வாழ இன்றைய அழையுங்கள். 0701 0777 333.
0: இப்போ எங்களுடைய நேர்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லாமா? வீட்டுல வாகனம் இருக்கு, வாகனத்துக்கு பேட்டரி மாத்தணும் அப்படின்னு பிளான்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா, இல்லையுன்னு சொன்னா உங்களுடைய வாகனத்தினுடைய பேட்டரி கொஞ்சம் மக்கர் பண்ணுது அப்படின்னா, உடனடியாக நீங்க எக்ஸைட் பேட்டரியை தெரிவு செய்து கொண்டு உங்களுடைய வாகனத்துக்கு எக்ஸைட் பேட்டரியை போடுங்க. காரணம், எக்ஸைட் பேட்டரி 100 வருடங்களுக்கு அதிகமாக இலங்கையர்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு பேட்டரியாக இருக்கு. அது மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியிலும் எக்ஸைட் பேட்டரிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்றென்றும் அதே நிலையில தான் இருக்கு. அதனால உச்ச ஒரு தரத்தில் இருக்க நீங்களும் ஒரு மாபெரும் சீட்டிலிப்பில் இணைத்துக் கொள்ளப்படுவீங்க. அந்த மாபெரும் சீட்டிலிப்பினூடாக வார வாரம் 55 இன்ச் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி ஒன்று வெல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்காக எக்ஸைட் இடமிருந்து கிடைக்கிறது. எனவே இன்றைய தினமே உங்கள் வாகனங்களுக்கு எக்ஸைட் பேட்டரியை போடுங்க.

நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தான், வீடு கட்டுறது என்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கட்டணும், இல்லைன்னு சொன்னா மண்டையில முளகாய் இறச்சிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க உங்களுடைய வீடுகளை கட்ட போறீங்க, கட்டடங்களை கட்ட போறீங்க, ஒரு மதில் கட்ட போறீங்கன்னா கூட அதுக்கு நீங்க பயன்படுத்துகிற கம்பி தரமான கம்பியாக இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க. யாரையும் நம்பி நீங்க உங்களுடைய வீட்டையோ உங்களுடைய கட்டடத்தையோ கட்டுறதுக்கான பொறுப்பு முற்றுமுழுதா கொடுத்துடாதீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய ஒரு பார்வை இருந்தே ஆகணும். அதனால உங்களுடைய வீடுகளுக்கோ கட்டடங்களுக்கோ கம்பி போடுகிற நேரத்தில் மெல்வா கம்பிகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். மெல்வா என்ற பெயர் மட்டும் உங்களோட மனசில் இருக்கட்டும். மெல்வா கம்பிகள் தரமான கம்பிகள், உலகளாவிய ரீதியில் வந்து நிறைய நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு தரமான கம்பிகள் தான் மெல்வா கம்பிகள். இலங்கையினுடைய தரத்தை மிகச்சரியான முறையில் பேணுகின்ற கம்பிகள் மெல்வா கம்பிகள். எனவே மெல்வா என்கின்ற பெயரை மறந்துடாதீங்க.

0: 300 ரூபாய்க்கு மொபிடெல் 1598. சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள் NSP டிஜிட்டல் பேங்கிங், உங்களுக்காக என்று முன்னிலையில்.
1: வாகனத்தை ஸ்பீட் ஓட்டுறதுன்றது திறமை இல்ல, வாகனத்தை மிதமான வேகத்தில் ஓட்டுறதுதான் புத்திசாலித்தனம். மிதவேகம் மிக நன்று, அதிவேகம் அதிக ஆபத்தை கொடுக்கும். வீதி விபத்துக்களை முற்றாக தடுப்போம்.
2: வழங்கியது வணக்கம் தாயகம்.

அப்பப்பா காலையில எழும்பினாலே டென்ஷன் டென்ஷன், தலைக்கு மேல பிரச்சனை தான். ஏன்னா நீ எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனைன்னு கத்தி கொண்டிருக்கிறியோ தெரியல. இதுக்குதான் சொல்றது, காலையில எழும்பின உடனே நம்ம கிருபி எஃபெக்ட் ஆன் பண்ணனு சொல்லி அதை கேட்கும் போது இருக்குதே ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அடடடா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தாங்க. உங்க இணையதளத்துல www.kirubyfm.com டைப் பண்ணுங்க, அதுல போற இதமான பாடல்களை கற்றுமாளுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது www.kirubyfm.com.

இணைந்திருப்பது கிருபை இணைய வானொலியின் ஊடாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நேற்றிலுமாய் ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை தான் அது ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். அவர்தான் நமக்கு எல்லாமுமாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு திராட்சை செடியாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை படருகிற கொடியாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், அவரை விட்டு பின்வாங்கி போனோமானால் நிச்சயமாகவே பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அவரோடு கூட இருப்போமானால் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு அது எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, அவரை விட்டு மாத்திரம் நாம் பின்வாங்காமல் அவருக்குள்ளாய் கிட்டி சேர்கிற போது, நம்முடைய தேவனுக்குள்ளாய் நாம் கிட்டி சேர்கிற போது நிச்சயம் மகவே அந்த மகிமையின் தேவன் நம்மளை கைவிடாது. எல்லா பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை நடத்த அவர் வல்லவராயிருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே நம்மளோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரை விட்டு சில வழி விலகி போகிறோம். அவர் என்று சொன்னால் நம் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற தேவனாயிருந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு அவர் மாத்திரமே தேவை, தேவன் மாத்திரம் எனக்கு தேவை என்று சொல்லி அவரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்கிற போது நிச்சயமாகவே எல்லா பாடுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து நம்மளை அவரோடு கூட சேர்த்து கொண்டு சந்தோஷமாயிருக்க அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கையை கொடுக்க கத்த பிரியப்படுகிறார். நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிற போது நிச்சயமாகவே அந்த வாழ்க்கை நமக்கு கத்த கொடுக்க வல்லவராயிருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், ஆம் பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாலை தொடர்ந்து இன்னும் அழகான பாடல்கள் உங்களுக்கு கையளிக்க இருக்கின்றது. தொடர்ந்தும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்.

அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சட்டம் வகுப்பதில் மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான், ஆனால் அதை உடைப்பதில் அதைவிட மகிழ்ச்சி அடைகிறான். சட்டம் ஏழைகளை ஆளுகிறது, ஆனால் செல்வந்தர்கள் சட்டத்தை ஆளுகிறார்கள். இதனால்தான் சட்டம் செல்வந்தர்களுக்கு உபயோகமாகவும் ஏழைகளுக்கு தொல்லையாகவும் உள்ளது என்கிறார் பேரறிஞர் ரூசோ. இந்த மானுட சட்டங்களை பற்றி அல்ல இன்றைய இயேசுவின் போதனை, மாறாக இறை சட்டங்களை பற்றியும் இயற்கை சட்டங்களை பற்றியும் இறைவாக்குகளை பற்றியும் தான் அவர் பேசுகிறார். இறைவனின் அன்பும் நீதியும் இரக்கமும் சேர்ந்து